நிசகம பப்பம பகரி சனி சமை தோரே சங்க நா மகரி சனி சகம பமகரி ச மை தோரி சங்கனா ஜாமை மகரி சனி சகம பப்பம பகம பப்ப நிசகம ப நி சரி சனி தப மப மை தோரி சங்கனா நிசகம சகம பகம பனி மபனிச மகனிச பனி பசனிச.